வருஷதப்பின வாரு சேனு ஒய்யராதூரா, வர்த்தந்தப்பின குருணிப்பாதம் பட்டராதூரா. வருஷதப்பின வாரு சேனு ஒய்யராதூரா, வர்த்தந்தப்பின குருணி